கண்ணத்தும்ப காசி வல்லட்டு தின்னத்தும்ப மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம மினி சுனி காசி வல்லட்டு கண்ணத்தும்ப காசி வல்லட்டு தின்னத்தும்ப மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம.

காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கமனம் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க உமஹிங்காய் கண்ணட்டுனே.